வெல்கம் பேக் சதி டியூன் கல்சாந்தி 100.4 ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ கடக் தூசி தில்தாக் ବର୍ତ୍ତମାନ ଶୋ ଚାଲିଛି ଆଜି ଚର୍ଚ୍ଚାରେ ଆଉ ଆଜି ଚର୍ଚ୍ଚାରେ ଟପିକ୍ ରହିଛି ଯେ ଆପଣମାନଙ୍କୁ ପଖାଳ ସହିତ